0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுன்னோ ஓர் ரேடியோ
2: Aaron.
0: Mar me pacho.
1: Itiño or radio.

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுன்னோ ஓர் ரேடியோ
2: Aaron.
1: Pium yekere wer kwaro.
0: Mar me pacho.
1: Itiyunyo or radio.

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் சுன்கிரே வேர் குவாரோ
0: பியும் சுன்கிரே வேர் குவாரோ
1: பிமார மேப்பாச்சோ
0: பிமார மேப்பாச்சோ
2: இவான்லாம் யுபிரோ டெலா ஆ லோகா காமுபேனே
1: Radio.
3: Aaron.

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ யும் ஏக்ரே வேர் குவாரோ
0: அலிஷானி ஹுயு குகு குகு மார் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ

0: in the rest of time. Let me stop there.
1: பியும் ஏற்கனவே வேறு குவாரோ
2: மார்மே பாச்சோ
1: இடியுன்னோ ஓர் ரேடியோ.